0: நமஸ்கார. கொடவு சிரி காரியக்ரமக்கு தக்காரா இந்து கேப்பிரா இக்காய்த்து கொடவத்தக்கு தர்ஜுமையான தேசத்ரா கேளிப்பட்டா கனகதாசண்டா காவிய பரிச்சயா ஈ புஸ்தகத்திர சம்பாதகங்களான பெரிய சாஹிதி நாகேஷ் காலூரு ஐங்களுண்டு சோதாஹரண பாஷனா.
1: காடு மனுஷங்கட காலத்துஞ்சா மனுஷ சம்ஸ்கிருதி பொழந்தண்டு பொழந்தண்டு நாகரிக சம்ஸ்கிருதி ரத்தட்டி மூடு மாட்டிண்டு பந்தனக்க மனுஷங்க மீதா ஒரு விஸ்வசக்தி உண்டுந்து ஜனக்கு அறிவிக்கே பப்பா. ஆ விஸ்வசக்தினா தேவட ரூபத்து கொண்டாடுவக்கு சுருவாப்பா. இது வைதிக சாகித்யத்தஞ்ச பிடிச்சக்கா எல்லா சாகித்ய பிரகாரத்து ஒரு போல காமிச்சிட்டு. கொடவ பாலோ பாட்டுற மொழி சுருவாப்பதே சூரியனா சண்ணூரனா துதிப்பாண்ட மூலக்கா. ஈ சக்திக்கு மேலான சக்தி மாதேவண்ட துதிக்கலு. அதானது பாக்கியெல்லாம் மூல ஆனந்தது சம்ஸ்கிருத பாஷர மூலக்க புறபுத்தத்துந்து அபிப்பிராயம் உண்டு. 12 சதமானத்து கன்னட சாகித்ய பரம்பரைக்கு வந்த வச்சன சாகித்ய சுமாரெல்ல பக்தி சாகித்யவே அக்கு. சர்வசக்த சிவன துதிப்பன்னதா வச்சன சாகித்ய மிஞ்சக்கு ஹரிதாச கீர்த்தனை பரம்பரைக்கு மொழியாய்த்தி கூந்து வித்வாம்சங்கட தக்கு. 15-16 சதமானத்து ஜனடடிலு மெச்சிக்கை படந்தண்டு பாட்டு ரூபத்து பிரச்சாரக்கு பாத்து. தங்க தங்கட தர்ம பிரச்சாரக்கு ஈ கீர்த்தனை பட்டை மாடி கொடுத்தது. அச்சக்கே அல்ல, தங்கட தர்மவே மேலு தங்கட தேவளை மேலு எண்ணுவ போராமைக்கு மொழியாச்சின்னு எண்ணுவா. ஹரிதாச பரம்பரையில் ஸ்ரீபாதராயா இங்கா ஈ தாச சாகித்யக்கு ஆத்தியத்து இம்பு கொடுத்தவன் எண்ணுவா. இன்னனே வளர்ந்து வந்த பக்தி பந்தத்திர ஹரிதாச சாகித்யா விஜயநகர சாம்ராஜ்யத்திர ஆழ்விக்கு சந்தர்ப்பத்து இஞ்சச்சக்கு பொழிச்ச கண்டனத்து. ஈ சாம்ராஜ்ய ஆளியண்டி பகலே புரந்தர்தாச கனகதாச ஐங்கட காவ்யா கீர்த்தனை ஜனட நாவல் பிரச்சார படந்தனது. பாட சம்ஸ்தானத்திர தண்டநாயக ஆய்த்திஞ்ச கனக்கு தாண்ட லோகானுபவத்னா பாட்டுற மூலக அந்தித்திர சாமாஜிக சிந்தனை தேவட சிந்தனிற மூலக கொய்த்தான காங்கொலு. ஐங்க சாமான்ய ஜனட கூட இஞ்சண்டு ஐண்ட கஷ்ட சுகத்னா கண்டண்டானுண்டு ஐண்ட காவியக்கு தூக்க ஜாஸ்தி. கனகதாச கவிரா ஹரிபக்தி சாரா. ஹரிபக்தி சாரா பெதவே எண்ணுவன்னக்கே ஹரின கொண்டாடியண்டு கனக்கு பாடின பாட்டு. சுவாமி அச்சுத நீட பெதத்துன பூமி மீதல் ஜனலு கேப்பக்கு நேமத்தில் பாமினிலு எழுதுன கேளி பயந்தவத்தை பூமியில் இதுண்டா நீத்தி அறிஞ்சித்து சுவாமி பக்தியில் கேட்ட ஜனத்தின நேமத்தத அசுராரி சென்னிக ராய காத்தாளக்கு. இன்னனே ஜனல பக்தி பட்டில் நல்லறிக்கைக்கு கொண்ட பப்பக்காய்த்தே ஈ காவியத்தின் எழுதியேந்து கனகதாச காவியத்து எண்ணியவா. தான் கேட்டறிஞ்சா ராமாயணா மகாபாரதா பாகவதா காவிய அல்லத்த போரே போரே புராணத்தஞ்ச ஆஞ்ச விஷயத்தினோ கூட்டியண்டு ஈ பக்தி காவிய ரச்சனாயித்து. 110 சரண உள்ள ஈ செரி காவியத்து பக்திரச உக்கி பரஞ்சண்டுள்ளான காங்கலு. எஞ்சலெஞ்சலு எம்பரானுடி எஞ்சல் அல்லவே வாரி ஜலச்சர தெஞ்சல் அல்லவே ஹாலு கருவின எஞ்சலெனிசிரதே எஞ்சல் எல்லிய தெல்லியும் பரரெஞ்சல் அல்லதே பேரே பாவிச லுண்டே தேவா ரட்சிசு நம்ம நனவரதா. எஞ்சி எஞ்சிந்தெண்ணு வைங்கட எஞ்சி அக்குல நீரு ஜீவியட எஞ்சி அக்குல பால் கடிச்சிற அரிஞ்சி நோட்டுனக்கா. எஞ்சி எல்லிய தில்ல தில்லது எஞ்சி தானது தாட தாடதோ எஞ்சி தனத்தது போரை இல்லல சாக்கி நீ பொலத்து. இது கொடவ தர்ஜுமே. இல்லி கனக்க சமாஜத்துள்ள மேலு கீழுனா உள்ளவு இல்லத்தைங்கட பின்னபேதத்தினா காட்டுவா. மூளை தட்டிக்கு எர்ச்சிராக்கியவான் தோலு பொதத்தித்து நெருளு நெஜ்ஜித்து மேலு முறுக்கித்து மாடுனா மனரொழுலு ஜீவாத்ம பாழு தூந்தித்து அல்லிஞ்சப்பரா மேலு தூட்டுங்களத்து பேவக்கா பாழு கொம்பென நம்புவ கையுவா தேவ நீ பொலத்து. இன்னன நங்கட ஜீவனா எச்சக்கொரு க்ஷணிக்கா அர்த்தம் இல்லத்ததுந்து நீ நல்லத்தை போரே தாரு காப்பாடுவவு இல்லைந்து தேவளை கொண்டாடித்து. நங்கட பதுக்குக்கு நேரான அர்த்த பரணுந்தாச்செங்கி அது தேவட

உக்ரஹத்துஞ்ச மாத்திர சாத்தியா. ஆப்ப போப்பதெல்லாம் அவண்டதே கருணை. படையாளி ஆய்த்து போராடியண்டு சத்ருவள அடக்கியண்டிஞ்ச கணக்கு அதெல்லாம் அர்த்தம் இல்லாத ஜீவனாந்து தாண்ட அனுபவத்தினே கண்டண்டு தேவட தய உண்டெங்கி மாத்திர நங்க உள்ள இல்லைங்கி ஏதுங்கு லெக்கக்கில்லைன்னு எண்ணியவா. அதத்து கணக்கு நன்ன ஒப்பன மாத்திர பலத்துந்து கேட்டண்டதெல்லாம் இடி லோக ஜனல பலத்துந்து பல்ய மனத்து கேட்டவா. நீனிதான் ஒடே காரந்தறியத்தே நானு தொத்துல துஷ்டத்தனத்தில் ஹீன நா சம்சார பந்தன தில்லி கணிஜண்டு நானி தரிஞ்சில பொண்ணு மக்கள நானு தாரோ ஐங்க தாரோ நீன ஈ தடி ரொடிய நக்குல புடத்தை நீ பொலத்து. நீனிதான் ஒட காரந்தறியத்தை நானு தொத்துல துஷ்டத்தனத்தில் ஹீன நா சம்சார பந்தன தில்லி கணிஜண்டு நானி தரிஞ்சில பொண்ணு மக்கள நானு தாரோ ஐங்க தாரோ நீன ஈ தடி ரொடைய நக்குல புடத்தை நீ பொலத்து. இந்தன நீனில்லத்தை தாரு இல்லை என்றும் பரமஜானத்னா இல்லி காவிய ரூபத்து விளம்பித்து. மண்ணு மண்ணில் உதிச்சி பார்த்தது மண்ணு கொம்பையால் ஆயி திஞ்சித்து மண்ணில் உள்ளதை தீனி யுண்டித்து தடின போத்துவதா. மண்ணு பந்தன துள்ள தீத்தடி மண்ணிலே மண்ணாயி மாடத்தை புண்ணிய ஜானத்தை கண்ணு தந்தித்து சாக்கி நீ பொலத்து. நங்க நானு தானுந்து பொண்ணு காய்த்து மண்ணு காய்த்து பொண்ணு காய்த்து போராடியண்டு ஆக்கேரிக்கு அந்து புட்டித்து அந்து சாவை பார்த்த இடனக்கே அர்த்த இல்லத்தை போறாமேலு லெக்க கிள்ளத்தை சத்து போப்பா. நங்க மாடுவா எல்லா காரியத்தும் நல்லறிக்கனை பெச்சண்டு பத்தாளக்கு நந்தாப்பனக்கே பதுக்கி பாவனத்தை கண்ணு திருஷ்டினா நங்கக்கு காட்டி தந்து சாக்கு தேவலேந்து கனக ஜனட கண்ணு துறப்பிச்சிடுவக்கு பாட்டு ரூபத்து பட்டை காட்டித்து. மாலவன் புட்டித்து சத்துட்டக்கு போறா. தாண்ட நல்லறிக்கிற பாளுனா பத்தாளுக்கு மாதிரி அப்பன்னக்கே பதுக்கித்து தாண்ட சவுட்டு குருத்தனை புட்டித்து போண்டுந்து கனகதாசண்டா ஈ ஹரிபக்தி சார காவியத்திர திரு ஆய்த்துண்டு. இல்லி கனக்க நன்ன நீனு பொலத்துந்து எண்ணியண்டனக்கு இல்லை இடீ லோக ஜனலா நல்லறிக்கிற பட்டலு சாக்கப்பாந்து பெர்த்து பல்ய உத்தேச பெச்சுன்னு கேட்டணித்து. இ லோக்கவே சாஸ்வித அல்லாந்து அண்ணித்து. சத்த ஜனகித மொரடுவென்னங்கு பெத்து பொர்த்தவு கூடி இப்புல சத்து போக்கத்தை எக்கோல் இப்புல பேரதென்னங்கு சாவு பென்னுல தழுத்தி திப்பக பொத்து பப்பக மொறையதென்னங்கு ஒத்த பதுக்கனே சால தந்தவும் தொத்தவின சாக்கு. இன்னனே ஹரிபக்தி சாரத்து பிரத்தியொந்தானோ தேவள பக்திலே போடி அண்டித்து. கனகதாச கவிரா ராமதானிய சரித்திர பாமினி ஷட்பதியில் ரச்சனை ஆயித்துள்ள ராமதானிய சரித்திர 156 சரணத்துள்ள ஒரு செரு காவியா. சுமாறு 500 காலக்கு முப்பட மேல் ஜாதி கீழ் ஜாதி என்னுவ ஜாதி பேத ஜோராய்த்தே இஞ்சத்துந்து தோந்துவா. இக்கலே இச்சகிப்பக்க அக்க அதியாய்த்தே இஞ்சித்திக்கு. பிரதான சம்ஸ்கிருதி அதீன சம்ஸ்கிருதிர மீத சவாரி மாடுவா என்னுவ தக்குண்டு. அன்னனே ஆ காலத்து வைதிக சம்ஸ்கிருதி ஸ்தலீக சம்ஸ்கிருத்தினா கடையாய்த்து காம்பிஞ்சத்துந்து வித்வாம்சங்கட அபிப்பிராய. அதீன சம்ஸ்கிருத்தில் உள்ள நல்லாமென பிரதான சம்ஸ்கிருதி சகிசிய வெஞ்சிலேந்து அபிப்பிராயம் உண்டு. ஈ காவியத்து கனக ராகி பிஞ்ச நெல்லுற ரூபக பெச்சண்டு அந்தத்த யுகதர்மத்னா தாண்டதையான பரோட்ச ரீதியில் நெஜித்திக்கு என்னுவது விமர்சகாரோட தக்கு. நெல்லு பிரதான சம்ஸ்கிருதி ஆய்த்து ராகி அதீன சம்ஸ்கிருதி ஆய்த்து காம்பிச்சிட்டண்டனக்கே உண்டு. தண்டாங்கு வரந்து பிரத்யேக வியக்தித்துவம் உண்டு. பாண்டவங்க ஜூஜிகளில் சோதித்து கௌரவங்கு ராஜ்ய புட்டு கொடுப்பஞ்சி வனவாசக பந்தல்லி காமிய கவனத்து ஷாண்டில்ய முனி ஈ கதைன தர்மராயங்க எண்ணுவான். ராமதான்ய கிருதியனி ஜனா ஸ்தோமவெல்லா தரிசு வந்ததி பூமி கச்சரியாகி பேழுவே நீ மகாகதையா. ராமதான்யாந்தண்ணுவி கிருதி கேளி நேடடு பூமி இக்கணே பூமி ஜனகாச்சரிய ஆகடு கேளு மாகத்தெனா. நேம பிரீத்தில் கேட்டி தழுப்பவு பூமி ஜனகது நல்ல கருணிலு சுவாமி ஆரகு ராம தக்குலா போடு நந்தானா. இன்னனே கதைர ஆத்திய மொழியில் கவி எண்ணியவா. தசரதமோவ ராமண்ட கதை கேளிந்து சுருமாடின ஷாண்டில்ய முனி ராம ராவணன கொந்தித்து விபீஷணங்கு பட்ட கட்டித்து ராமசீதை அயோத்தி கத்தட்டி போப்பக்க பட்டில் முச்சுக்குந்தா முனியாசிரமக்கு பப்பா. அல்லி ருஷி முனிய பலத்தர வஸ்துல மாடின திண்டி தீனினா ராமசேனைக்காரக்கெல்லாக்கு கொடுப்பஞ்சி தக்காரம் ஆடுவா. எல்லாரும் உண்டு குடிச்சித்து குசிலிப்பக்க ராம ஹனுமந்தன ஏது அடிகை சாயிஞ்சத்துன்னு கேட்பா. ஹனுமந்த ராகின கொண்டாடுவா. ஈ கதை மூல ராமாயணத்து இல்லை, இது கனகதாசனதே கல்பனை ஆயித்திக்குந்து வித்வாம்சங்கட அபிப்பிராயம். ராம இன்னனை எல்லாரும் கேட்டுன்னு பப்பக்கா வார

வார்ந்து தானியத்தில் பெதாழ்வான். ராம ஆக்கேரிக்கு எல்லாங்கிஞ்ச மீத்தது ஏதுந்து கௌதம முனின கேப்பக்கா நங்கட தேசக்கு நிறைமண்டைக்கார ராகியே மேலும் தண்ணுவான். ஈ தக்குன கட்டித்து ராகிக்கு குஷியாப்பா. ஆச்சங்கி நெல்லுக்கு சொடி பந்து பாரிபுவா. கற்பு ரங்குற கொஜ்ஜ தடியுது கர்த்த பண்டுற போல உள்ளியா, தூரி தெல்லரு தூர பெக்கண சூத்ர கூழாயா, கேப்ப வில்லத்தை பூமி ஸ்வர்கத்து நின்ன கூட்டுல தாரு நல்லவு, தாட்டு இல்லிஞ்ச கூட்டு புட்டித்து போண்ட ஹம்பாக்கு. இன்னனே ராகின தூர்ன நெல்லு பூமி லவு ஆ பிரம்ம குலத்தவு, நூலு மங்கள கன்னி மங்கள, நல்ல காரியத்து நானு மந்திரத்த அக்கி ரூபத்தில், தேச தரமனே ரொழலு இப்பினோ அக்கி இடுவக்க தேவஸ்தானத்து, தேவகத பை வாட ரூபத்து நானே பாபொழியாந்து தன்ன ஹொகழியவா. இன்னனே ராகி நெல்லுற நடுலு தக்கிற படையே நடப்பா. தண்டாளு நானு மேலு தானு மேலிருந்து போராட்ட கிழிஞ்சான கண்ட ராம கௌதமண்ட மூடு நோட்டோக்கா, கௌதம ராஜங்கா பூமி புத்திரங்கா ராட்சசா கோடங்கா இங்கக்கு இந்நியாயத்துப்போ கையுல, ஆனங்குண்டு நெல்லுன்னு ஒரு ஆகினோ ஆறு திங்கு பந்தனத்து பெக்காந்து எண்ணானகுண்டு அல்லிஞ்ச ராமண்ட ஆஜ்ஞை போல நெல்லுன்னு ஒரு ஆகினோ ஒழுக்கிடுவா. இந்நியாயத்துப்போக்கு தேவத்தளையே பரடுந்து ராம எண்ண பிஞ்சா ராம சீத்தரை கூட அயோத்தியக்கு போப்பா. பட்டாபிஷேகா எல்ல கையிஞ்சது ஏழனே திங்கத்து நெல்லுனோ ராகினோ அயோத்தியக்கு பருமாடியவா. தேவத்தையோளு அல்லிக்கு பப்பா. பந்தனத்திஞ்ச புறபந்த நெல்லுற சாயி மாஜி திஞ்சத்து, ஆச்சங்கி ராகி அண்ணனே இஞ்சத்து, ராகியே மேலிருந்து இந்திர தீர்மானம் கொடுப்பா. இதுன மெச்சின ராம இந்து மிஞ்சக்கு நீட பெத ராகவா அணித்து ராகிக்கு பிருது கொடுப்பா. ராகி ராமங்க அட்டபூவக்கா ராம மந்திரத்தக்கி இடுவஞ்சி ராகிக்கு ஆசீர்வாதம் மாடுவாண்ட மூலக்க நீங்கள் தண்டாளட கூட்டில் பின்னபேத போண்டாந்து சமாதானம் அடித்து நெல்லுக்கு ஆசீர்வாதம் மாடுவா. மிஞ்சக்கு ராகினா ராமதானியாந்து எண்ணுவ சம்பிரதாய நடந்து பார்த்துந்து எண்ணுவது இல்லியத்திர கதை. இதே ராமதானிய சரித்திரையில் கொடகிற பெதவு உண்டு எண்ணுவது நங்கக்கு ஒரு பெருமை. ராமண்ட பட்டாபிஷேக சந்தர்ப்பத்து போரே போரே தேசக்காரல காக்கி கூட்டி திப்பா. அதில் மாளவாந்திர கருஷ வர நேபாள பர்பர ராஜ மத்ஸ்ய பங்காள ராஜ மராட்ட கோசல கொடகு கர்நாட்டா கௌள குந்தள கிருத்தக பதி பல்லாள கொங்கண சீன கைகயா தாள மேளத்து ராஜ பாடைக்கு கூடி பாத்தைங்கா. இன்னனே ராமதானிய சரித்திரே ஒரு சோதான காவியா. அரமநேர வர்ணனே சாலு சைன்யத்திர மெரவணிகே ராஜண்ட ஒட்டோலகா இந்ததெல்லாம் விஜயநகர சாம்ராஜ்யத்திரதே வர்ணனை ஆய்த்திக்குந்து தோந்துவா. ஜாதி ஜாத்திர நடுவில் நடப்பினத்தா போராமைக்கு கனக்க தாண்டதே ஆன ரீதியில் தாறு மேலு அல்ல தாறு கீழு அல்ல ஐண்ட ஸ்தானத்து எல்லாரும் ஒந்தேந்து ஒரு தீர்மானம் கொடுத்தனக்கே காம்பா. நங்க விஷ்ணு பக்தங்க நங்கடதே மேலாண்டுந்து ஆ ஜாத்திக்கு அடுங்கினைங்கட வாதா. நங்க சிவபக்தங்க நங்கடதே மேலிருந்து ஈ ஜாத்திக்கு அடுங்கினைங்களும் ஒளிஞ்சோளுக்கு பின்னபேதம் அடியணிஞ்ச கால நேராது. அல்லத்த சம்ஸ்கிருத பட்சயங்களே மேலிருந்து பண்டிதங்க வாதமாடியணிஞ்ச சந்தர்ப்பத்து கன்னட கவியள கம்மி மரியாதையில் கண்டணிஞ்சத்துந்து அபிப்பிராயம் உண்டு. பொழி காளி நீர் மண்ணு தித்து இங்கெல்லாம் ஜாத்திந்து உண்டா? அன்னத்த பஞ்சபூதத்தினுண்டே ஆய்த்துள்ள ஈ மனுஷன் தடி கூடி மண்ணில் மண்ணாய் போப்பக்க பல்யமோ செரியவோ ஆ ஜாதி ஈ ஜாதி ஆ பாஷ ஈ பாஷ ஆ தேவா ஈ தேவா இன்னத்த போறாமனை புட்டித்து நங்கெல்ல ஒந்தேந்து பாவண்டுந்து கனக ஈ காவியத்து வளார்த்தத்து எண்ணி காட்டித்து. கனகதாச கவிரா நளசரித்திர. மகாபாரத கதையில் உபகதையாய்த்து பப்பன்னத்தா நளசரித்திர எல்லா காலத்தும் ஜனட மனசன குசிப்படுத்துவன்னத்த ஒரு கதை. பிரபஞ்சத்தில் போரே போரே பாஷையில் என்னக்கா இங்கிலீஷு ஃப்ரெஞ்சு ஜெர்மனு ஸ்வீடிஷு இட்டாலியனு ரஷ்யனு கிரீக்கு ஹங்கேரி இன்னத்தா சுமாரெல்ல பாஷையில் ஈ கதை பிஞ்சா பாட்டுற ரூபத்திஞ்சண்டு இந்தக்கு ஜனமெச்சிக்கு பறந்துடனே உண்டு. கன்னடத்து ஈ கதைனா கனகதாச அல்லத்தை மும்மடி கிருஷ்ணராஜ பசவப்ப சாஸ்திரி கெரூர் வாசுதேவைய சவுண்டரச கெம்பைய இன்னத்த சுமார் ஜன கத்திய ரூபத்து பத்திய ரூபத்து எழுதுனதுண்டு. ஆச்சங்கி ஈ எல்லா எழுத்துக்கார எழுதுன எழுத்துக்குஞ்சா கனகதாஸ் எழுதுன பாமினி ஷட்பதிர கதன காவியா பெர்த்து ஜனமெச்சிக்கு படந்தனத்த கிருதி. பாண்டவங்க வனவாச திப்பக்க அர்ஜுன குருக்ஷேத்திரத்து நடப்பகுள்ளா படைக்காய்த்து சிவனுண்டு பாஷு பதாஸ்திர படந்தவக்கு தேவத்தேளை உண்டு திவ்யாஸ்திர படந்தவக்கு போய் திப்பா. தேவேந்திரன் டல்லிக்கு போன அர்ஜுன இன்னும் பந்துலேந்து தர்மராய பிஞ்ச தம்மணங்க பேரத்தை அழுத்தி திப்பக்க தேவேந்திர லோமஷ முனினா காமியக்குவனுக்கு ஐப்பா. லோமஷ முனி பாண்டவங்கடா பேரத்ன பரிகாரம் மாடுவக்காய்த்து நளாண்ட கத்தைன்னு எண்ணி கொடுப்பா.